0: Rakita.my.
1: Kita dadah tako final authority la yujanga inga sa tako biarang.
2: விடியாதே இருளில் அன்று அமையாதே ஒளியைக் கண்டு இசைமேலே வரியைக் கொள்ள இருப்பிடமே சொல்லியாய் கொண்டு